0: விழாவது அவள் கை வினாடி.
1: ருகுநட ரஜராட்ட செங்கடகலட்ட www.liveFM.lk

0: லங்கா விழாவின் சவ சுத்துனாயி
1: மகமட்ட ஹோமாகமட்ட குடகமட்ட www.liveFM.com
2: LiveFM.lk

0: லங்கா விழாவின் சவசத்து நாயி.
1: தீவுல பிட்டியட்ட, கம்புரு பிட்டியட்ட, நாவல பிட்டியட்ட, கல் பிட்டியட்ட. www.livefm.lk
2: Live FM.

0: தக்க கண்ணு ஆசை பிரியே.
1: livefm.lk
2: மகரகமட ஹோமாகமட கொடகமட www.livefm.lk www.livefm.lk

0: லங்கா விழாவின் பாந்தரைக்காய்
1: ருஹுனட ராஜராட்டட சிங்கடகலட www.livefm.lk
2: livefm.lk

0: ஆரம்பிக்கிறோம். தேவுல பிட்டியட்ட, கம்புரு பிட்டியட்ட, நாவல பிட்டியட்ட, கல் பிட்டியட்ட. www.livefm.lk
1: livefm.lk

0: விழாவையும் பாந்திருப்பா ஹாயி.
1: விசாய் www.liveofm.lk. Hit the pin of an